0: 2040 ஆண்டிற்குள் ஆக்லாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: ជាកម្មវិធីផ្សាយវិទ្យុខ្មែរ
2: វិទ្យុខ្មែរជាវិទ្យុផ្សាយនៃសមាគមខ្មែរបរិស័ទ
1: វិទ្យុខ្មែរនាំមកជូននូវព័ត៌មានទាន់ហេតុការណ៍ពីកម្ពុជានិងព័ត៌មានសំខាន់សំខាន់ក្នុងប្រទេសញូហ្សេឡង់ការផ្សាយនិងអប់រំក្នុងវិស័យព្រះពុទ្ធសាសនា
2: វិទ្យុខ្មែរផ្សាយជារៀងរាល់ថ្ងៃអាទិត្យពីម៉ោង 2:10 នាទីរសៀលទៅដល់ម៉ោង 3:10 នាទីរសៀលតាមរលកធារកាស 104.6 នៃវិទ្យុ Planet FM ឬលោកអ្នកអាចចូលស្ដាប់រាល់ពេលតាមរយៈគេហទំព័រ planetaudio.o.nz/radio ខ្មែរ

0: கூலியை தந்துவிட்டீர்களே, எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் அந்த பெயிண்டர். இல்லை, இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல, படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர். இல்லை ஐயா, அது ஒரு சிறிய வேலை, அதற்காக இவ்வளவு பெரிய தொகை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது, தயவு செய்து காசோலியை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர். நண்பரே, உங்களுக்கு விடயம் புரியவில்லை, நடந்த விடயத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லி விட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார். நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் போது அதில் இருந்த ஓட்டியை பற்றி சொல்ல மறந்து விட்டேன். பெயிண்ட் அடித்து விட்டு நீங்களும் போய்விட்டீர்கள். அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க கிளம்பி விட்டார்கள். படகில் ஓட்டை இருந்த விடயம் அவர்களுக்கு தெரியாது. நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை. நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விடயம் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறிப்போய்விட்டேன். கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்து விட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது பெருமதியற்றதொரு சிறிய வேலையா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றி இருக்கிறீர்கள். உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார். நண்பர்களே, இதிலிருந்து என்ன புரிகிறது? யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம். பிறரின் கண்ணீரை துடைப்போம். நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம். அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அறியா புறத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.
1: அடுத்ததாக சங்கடாவின் நிகழ்ச்சியில் வருவது இளந்தலைவர் நிகழ்ச்சி. நமது இளந்தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கடாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கடாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க திரு திலீபன் சுகன்யா தம்பதியினரின் மகளான செல்வி திவ்யா திலீபனின் பதிவினை கேளுங்கள்.
2: தேன் தமிழுக்கும் சங்கநாத நேர்களுக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் திவ்யா திலீபன். நான் உங்கள் முன் பேச அடுத்த விடயம் நாலடியார். பதினான் கீழ்கணக்கு நூல்களில் முதலாவதாக குறிப்பிடப்படும் சிறப்புதேடு நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குறதி, நாளும் இறந்தும் சொல்லுக்குறதி என்ற பழமொழியை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இதில் வரும் நாளும் என்ற சொல் நாலடியாரையும் இரண்டும் என்ற சொல் திருக்குறளையும் குறிக்கிறது. ஆளும் வேறும் பல்லுக்குருதி அளிக்கிறது. அதுபோல் நாலடியாரையும் திருக்குறளையும் கற்றவர்கள் சொல் வன்மையும் உறுதியும் பெற்றவர்கள் ஆகிறார்கள். பொதுமறை என்று புகழ் பெற்ற திருக்குறளோடு ஒப்ப வைத்து அண்ணும் சிறப்புடையது நாலடியார் என்ற கருத்தையும் இப்பழமொழி விளக்குகிறது அல்லவா? அப்படிப்பட்ட நாலடியார் நூலில் இருந்து ஒரு பாடலை பார்ப்போம். நல்லார் எனத்தம் நனு விரும்பிக் கொண்டாரே, அல்லார் எனினும் அடக்கி கொழல் வேண்டும். நல்லுக்கும் உண்டு, நீருக்கு நுழையுண்டு, புள்ளிதல் பூவுக்கும் உண்டு. நல்லவர் என்று நம்பி மிக நட்பு கொண்ட பின் அவர் நல்லவர் அல்லார் என்று தெரிந்தாலும் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் குடிக்கிற நீரில் சில நேரம் அறவரப்பான நுரையும் இருக்கும். அதை புறத்து கொண்டு நாங்கள் அடை குதிக்கின்றோம். அது போல ஒரு அழகான மலரின் பூவிதழ்களுக்குள்ள முள் போன்ற இலையும் இருக்கும். எனவே நல்லவர் என்று நம்பி மிக நட்பு கொண்ட பெண் அவர் நல்லவர் அல்லார் என்று தெரிந்தாலும் புறத்து கொண்டு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: திவ்யா திலீபனின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது அபிசஞ்சியின் பதிவொன்று. சஞ்சி வைதேகி ஆகியோரின் மகளான அபிசஞ்சியின் பதிவினை கேளுங்கள்.
3: சங்கநாத வானொலி நேர்களுக்கு வணக்கம்.

0: நாயன் கெட்ட புத்தி. காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த சிங்கத்துக்கு ஒரு நாள் உடல் நலமின்றி படுத்து விட்டது. இதை கேள்விப்பட்ட விலங்குகள் ஒவ்வொன்றாக வந்து துக்கம் விசாரித்து சென்றன. ஓநாய்தான் ராஜாவுக்கு கூடவே இருந்து மருந்தும் சாப்பாடும் கொடுத்து பராமரித்து வந்தது. ஓநாய்க்கும் நரி ஒன்றுக்கும் பகை இருந்தது. அந்த நரி பக்கத்து காட்டுக்கு போய் இருந்தது. அதற்கு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது நீண்ட நாள் கழித்து தான் தெரிந்தது. அதனால் கடைசியாக ராஜாவை பார்க்க வந்தது. நரி வருவதை கண்ட ஓநாய்,
1: எல்லோரும் உங்களை வந்து பார்த்துட்டாங்க ராஜா, ஆனா அந்த நரி பைய மட்டும் வந்து பார்க்கவே இல்ல.
0: உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களை விரட்டி விட்டு அவர் ராஜாவாக பார்க்கிறான் என்று நரியை தீர்த்து கட்ட
1: வஞ்சக எண்ணத்தோட பத்தி வைத்து விட்டது.
0: சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்தது. அந்த நரி எந்த மூலையில் இருந்தாலும் பிடிச்சு இழுத்து கொண்டு வாங்கோ, இன்றைக்கு அந்த நரியை அடித்தே கொண்டுடுவேன் என்று சத்தம் போட்டது. குகை வாசலில் நின்ற நரியின் காதல் சிங்க ராஜாவின் கோபமான பேச்சு சத்தம் கேட்டது. நரி தப்பிட்டு ஓடலாமா என பார்த்தது. ஆனால் ஓநாய் அதை துரத்தி பிடித்து சிங்கத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. என்ன தைரியம் உனக்கு, என்னை வந்து பார்க்க கூட நேரமில்லாமல், அப்படி என்ன வேலை என்று உரிமையபடி சிங்கம் எழுந்தது.
1: இல்ல ராஜா, நான் சும்மா ஊர் சுத்தவில்லை.
2: உலகத்தில் இருக்கின்ற எல்லா வைத்தியர்களையும் போய் பார்த்து உங்களுக்கு என்ன மருந்து தரலாம் என்று விசாரித்து வந்திருக்கிறேன். அதனால் தான் என்று நரி பணிந்து வணங்கி கூறியது.
0: சிங்கம் நிதானித்தது.
1: ஓ அப்படியா,
0: சரி சரி,
1: என்ன மருந்து சொன்னார்கள்
0: என்று கேட்டது. பக்கத்தில் இருந்த ஓநாயை ஒரு கண்ணால் பார்த்தபடி ஒரு ஓநாயின் தோலை எடுத்து போத்தி கொண்டால் உங்களுக்கு உடனே குணமாகி விடும் ராஜா என்றது நரி. அடுத்த நிமிடமே ஓநாயின் மீது பாய்ந்தது சிங்கம்.
1: நரி இவ்வாறு ஓநாயின் கெட்ட புத்திக்கு வைத்தியம் செய்தது.
0: இந்த கதையில் இருந்து பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாத்த கூடாது என்று தெரிகிறது. நான் உங்கள் அபிசஞ்சி. நன்றி, வணக்கம்.
3: நெல் தமிழ் உறவுகளே, சங்கநாதம் வானொலி எப்போதும் புலம்பெயர்ந்தாலும் தாய் தமிழை மறவாதிருக்கவும், அந்த தமிழ் இருந்தால்தான் தெரிந்தால்தான் எங்கள் தமிழ் கலாச்சாரங்களை எடுத்து செல்ல முடியும். எனவே உங்கள் குழந்தைகளுக்கும் ஆர்வம் ஊட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் இணைய செய்வீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் நிகழ்ச்சியின் குறை நிறைகளையும் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எடுத்து எம்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்புகளுக்கு 021-0229-6916, 021-7650515.
4: சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
5: அன்பான அழைப்பு. வேளாங்கண்ணி மாதா திருவிழா 2026, ஒக்லாண்ட் த்ரீ கிங்ஸ், மவுண்ட் ஆல்பர்ட் வீதி, இலக்கம் 463 அமைந்துள்ள புனித திரேசம்மாள் கத்தோலிக்க தேவாலயத்தில் நடைபெறவுள்ள வேளாங்கண்ணி மாதா திருவிழாவிற்கு வருகை தந்து ஆசீர் பெறும்படி அன்பாக அழைக்கின்றனர் ஒக்லாண்ட் தமிழ் கத்தோலிக்க அவையினர். செப்டம்பர் 11 திகதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 திருச்சபை மாலையும், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றத்துடன் 7 திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். செப்டம்பர் 12 திகதி சனிக்கிழமை மாலை 6:30 திருச்சபை மாலையும், அதனைத் தொடர்ந்து 7 திருப்பலியுடன் நெற்கிருணை வழிபாடும் நடைபெறும். இறுதி நாளான செப்டம்பர் 13 திகதி ஞாயிறு காலை 11 திருச்சபை மாலையும், அதனைத் தொடர்ந்து 11:30 திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். திருப்பலியை தொடர்ந்து வேளாங்கண்ணி அன்னையின் திருச்சுரூப பவனியும் நடைபெறும். இறுதியாக பக்தர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்படும் என அறியத்தருகின்றார்கள் ஒக்லாண்ட் தமிழ் கத்தோலிக்க அவையினர். நன்றி.
6: ஒக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம்.

0: இதே போன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரில். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
1: SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஒக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஒக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஆக்லாந்து. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், ஆக்லாந்து.
2: சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
3: சங்கநாதம் நேயர்களே, உலக தமிழ் உறவுகளை வணக்கம். அழகு பற்றி தமிழர்கள் ஆழமாக சிந்தித்தார்கள். ஈஸ்தீசம் என்கிற அழகியல் சங்க இலக்கியத்தில் நிறைய உண்டு. ஒரு மனிதனுக்கு எது அழகு என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்ட நாலடியாரில் ஒரு புலவர் சொல்லுவார், கல்வி தான் அழகு அப்படிம்பர். விளம்பிநாகனார்னு ஒருத்தர், அவர் நான்மணிக்கடிகளை என்ன சொல்வார், அறந்தான் அழகும்பர். நம்முடைய தண்டலையார் சதகம், முகத்துக்கு இருக்கக்கூடிய கடுக்கன்தான் அழகுன்னு சொல்லும். எது அழகு அப்படின்னு நம்முடைய பழம்புலவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சொன்ன அந்த கருத்துக்களை பார்ப்போம் நண்பர்களே. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. நாலடியார் சொல்லுது, குஞ்சினா ஆண்மை இருந்தத்தான், கூந்தல்னா பெண்மை இருந்தத்தான். இந்த ஆண்களுக்கு மயிர் அழகாக முடிவெட்டிக்கிட்டு வரானே, அது அழகில்ல. கொடுந்தானை கோட்டழகு, அந்த ஆடையை வந்து விதவிதமாக வளைவுகள்லாம் போட்டு வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு ஆடை அணிந்து கொண்டு வருகிறானே, அதுதான் அழகு என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா, அதுவும் அழகில்ல. ஒரு மங்கை மஞ்சள் முகம் பூரா பூசிக்கிட்டு நிறைவாக அழகுன்னு நினைக்கிறாளே, அது அழகுன்னு நினைக்கிற, அதெல்லாம் கிடையாது. கல்வி கூட எப்போ அழகுன்னா நடுநிலையோடு இருக்கணும். மான் எப்போதும் நெஞ்சத்தில் பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டேன்னு நினைக்கணும். பிறருக்கு தீங்கு செய்யாத நடுநிலைமையோடு கூடிய கல்வி அழகே அழகு. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடு

0: நிலைமையால் கல்வி அழகே அழகு. சரி, நான்மணி கடைகளை விளம்பினாகனார். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு அழகுப்பா. குளத்துக்கு அணிம்ப தாமரை, தாமரைப்பூ நிறைஞ்சிருந்தா குளத்துக்கு அழகு. பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், பெண்ணுக்கு வந்து அணிகலன்கள்லாம் இல்லைல்ல, நாணம்தான் பெரிய அணிகலன். தனக்கு அணி என்ப தான் செல் உலகத்து அறம், ஒரு மனிதனுக்கு எது அறம்னு கேட்டா அவன் செய்கிற அறம் தான் அழகு. இப்போ நண்பர்களே, ஒருத்தர் வந்து மயிர் அழகில்ல மஞ்சள் அழகில்லன்னு சொல்லிட்டு கல்வி அழகே அழகுனார், ஒருத்தர் வந்துட்டு நெல்லும் கரும்பும் நிலம் மாதிரி இதுக்கு குளம் மாதிரி தனக்கு அணியாம் தான் செல்லும் உலகத்து அறம் அறம் அழகு அப்படின்னார். நம்ம தந்தலையார் சதகம் இதை எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தோம்னா, ஓதரிய வித்தை வந்தால் உயரிய சபைக்கு அழகாகும். ஒரு அதையில் உயர்ந்த கலை, உயர்ந்த கல்வி, அதுவும் ஓதுதல்னா கற்றல், நல்ல கல்வி புலமை அழகு, அல்லது உயர்ந்த கலை வித்தைனா நல்ல கலை. ஒருத்தர் வந்து நல்ல இசைக்கலைஞராக இருப்பார், நல்ல ஓவிய கலைஞராக இருப்பார், ஏதோ அல்லது நல்லா சிலம்பாட்டான். அப்போ இவர் கற்றிருக்கிற இந்த கலை தான் அந்த அவையில் அவரை பற்றி பேசுவோம். ஒருத்தனுக்கு அறிவு இருந்தால் மட்டும் அது அழகில்ல, ஈதலுடன் அறிவு வந்தால் அந்த உயர் குணங்கள் இருக்கின்றனவே அந்த உயர் குணங்களுக்கெல்லாம் அது அழகாகும், இனிய குணங்களுக்கு அழகாகும் ஈதலுடன் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு, நீதி பெறும் தண்டலையார் திருநீரு மெய்யுக்கு அழகு, உடலுக்கு அழகு எதுன்னு கேட்டால் திருநீரு வந்து அவர் சைவர் புலவர், அதனால திருநீர் தான் அழகு அப்படின்னார். அதுவும் நிறைய அழகு அப்படின்னார், மெய்யுக்கு அழகாய் நிறைந்து தோன்றும் அப்படின்னார். அதெல்லாம் விட நண்பர்களே, காதில் அணி கடுக்கணிட்டால் முகத்தினுக்கு அழகாகி காணும் தானே. ஆடவர்கள் காதுக்கு கடுக்கன் அணிவது என்பது இருக்கிறதே தமிழகத்திற்கு கூடிய வந்து இது நெடுநாள் வழக்கம் நண்பர்களே. ஆடவர்கள் வந்து உடலில் சந்தனம் அணிவார்கள், தோளில் மாலை அணிவார்கள், உடலில் பூக்களை சுற்றி கொண்டு இருப்பதும் கூட உண்டு. அது மாதிரி இந்த கடுக்கன் இருக்கிறத இன்னும் கூட தமிழ்நாட்டு சிற்றூர்களில் முதியவர்கள் இளையவர்கள் கூட இப்போ கடுக்கன் அணிஞ்சுக்கிறாங்க, அழகாக இருக்கும் அந்த கடுக்கன். அதனால் அவர் சொல்கிறார், காதில் அணி கடுக்கன் இட்டால் முகத்தினுக்கு அழகாகும் தானே. அப்போ தண்டலையார் சதகம் முகத்தில் வந்து நீங்கள் எது அழகாக தோன்றும் அப்படின்னா, கடுக்கன் தான் அழகாக தோன்றும். எங்க பெண்கள் போட்டு வச்சுக்கிறாங்களே அதெல்லாம் விட, இல்லை மூக்கு முடியாக இருக்காங்களே அதெல்லாம் விட, நல்ல கூந்தல் இருக்குதே அதெல்லாம் விட, காதில் கடுக்கன் தான் ஒரு ஆடவனுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் ஆடவர்களும் கூந்தல் வைத்திருந்தாரு, அதுக்கு பேர் குஞ்சின்னு நம்ம அந்த பாடலில் சொன்னோம், ஆலடியார் பாடலில் சொன்னோம். அதே போல் ஆடவர்களும் அந்த காலத்தில் பூக்கள் தோல் அணிஞ்சிருப்பாங்க, அதையும் கூட நம்ம சொன்னோம். கல்வி அழகே அழகுன்னு சொன்னதையும் பார்த்தோம், தான் செல் உலகத்து அறம் அழகு அப்படின்னு சொன்னதை பார்த்தோம், அணின்னு சொன்னதை பார்த்தோம். இங்கே காதில் அணி கடுக்கணிட்டால் முகத்தினுக்கு அழகாகி காணும் தானே. ஆகையினால கடுக்கன் அணிகிற பழக்கம் தமிழ்நாட்டில் 18-19 நூற்றாண்டுகளில் ஏன் இன்றும் கூட இருக்கிறது. கடுக்கன் அணிதல் என்பது ஒரு விதமான தமிழ் பண்பாட்டு குறியீடு, அதை அணிவோம், அது முகத்தினுக்கு அழகாக இருக்கும் என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். அனைவருக்கும் நன்றி.
1: கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதம் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை கேட்போமானேயர்களே.
2: கூத்தே உன் பெண்மை அழகு. ராமநேசன் கூத்தின் ஓர் புதிய வடிவம் என சில விமர்சகர்கள் அன்று எழுதினார்கள். ஆம், அது கூத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சிதான். இது கூத்தின் இன்னொரு தளமே. எனக்குள் இன்னும் என ஒரு போதாமை இருந்து கொண்டே இருந்தது, இருக்கிறது. அந்த போதாமை கூத்தை இன்னும் பல்வேறு தளங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே. இதனை சிலர் விமர்சனத்துக்குள்ளாக்கினர். ராமநேசன் கூத்தல்ல என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. ஒருவர் ஒரு கருத்தரங்கில் ராமநேசன் கூத்தா என கேட்டமை இப்படி ஒரு விமர்சனம் இருப்பதை எனக்கு காட்டியது.

0: அவர் கேள்வி அவர் பார்வையில் சரிதான். ஆனால் என் பார்வையில் ராவணேசன் இன்னொரு வகையான கூத்தே. மட்டக்களப்பில் ஒரு கூத்து அல்ல, பலவிதமான கூத்துக்கள் உண்டு. ஆற்றுகையில் அப்பன்மை குணாதிசயத்தினை காணலாம். ஒரு கூத்தே அமைப்புன்றாக இருக்க அதுவே பலவிதமாக மேடையேறும். அது அண்ணாபிமாரையும் ஆற்றுகையாளரையும் பொறுத்து அமையும். அந்த பன்மையில் ஒன்றே எனது ராவணேசனும். கூத்து பற்றி எனது செயற்பாடு ஒரு செயல்முறையாகும். அது இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கும் இயங்கியல் செயல்முறை. எனவேதான் எனது கூத்துக்கள் பல் வகையின என்றேன். அவை ஒன்று போல் ஒன்றில்லை. நான் அதனை எனது படைப்பு செயற்பாட்டில் தோன்றுபவை என புரிந்து வைத்துள்ளேன். இக்காலகட்டத்தில் நாம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கூத்தை முன்னெடுக்க இரண்டு வழிகளை மேற்கொண்டோம். ஒன்று, இவ்வழியில் நாமே புதிய வகையில் கூத்துக்களை தயாரித்து மேடையிடல். இன்னொன்று, மரபு வழியில் ஆடப்படும் கூத்துக்களை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அப்படியே வட்டக்கலரையில் அறிமுகம் செய்தல். மாணவர்களுக்கு கிராமங்களுக்கு சென்று கூத்தை அதன் நிகழ்த்துகை நிலையில் அறிதலும், தாம் கற்கும் பரந்த கல்வி புலத்தின் பின்புலத்தில் அதனை இன்றைய தேவைக்கேற்ப புதிய முறையில் வளர்த்தலும் நடந்தறின. பல கிராமங்களுக்கும் இடங்களுக்கும் மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். நுண்கலைத் துறையில் கூத்து பழக்கப்பட்டது. அதேவேளை அதனை புதிய முறையில் ஆற்றுகை செய்யும் முறையும் பழக்கப்பட்டது. நான் இதில் மிக தெளிவாக இருந்தேன். ஒன்று இருப்பதை அப்படியே காட்டல், இன்னொன்று புதிய முறையில் அதனை செய்தல். நாம் வருடந்தோறும் நடத்திய நாடக விழாக்களில் இவை இரண்டுமே நடந்தேறின. பற இசைப்போரையும் கூத்து அண்ணாவிமாரையும் 1990களின் இறுதிப்பகுதியில் அங்கு அழைத்திருந்தோம். அவர்களுக்கு மிக உயரிய விருதான தலைக்கோல் விருது அளித்து கௌரவித்தோம். தர்மராஜா அண்ணாவியார் எமது ஆஸ்தான அண்ணாவியார் ஆனார். பாலகப்போடி அண்ணாவியார் போன்றோரும் அழைக்கப்பட்டனர். அண்ணாவியார் என்ற பெயர் பல்கலைக்கழக வட்டாரத்தில் அடிபடலாயிற்று. அப்போது எமது துறைக்கு ஏனையோர் சூட்டிய பெயர் கூத்தும் கும்மாளமும் என்பதாகும். இசைக்கலைஞர் பலர் பறை பழக்கினர். அண்ணாவியார் மத்தளம் பழக்கினார். அண்ணாவிமாரை பல்கலைக்கழகத்துள் அழைக்கும் இப்பழக்கம் இன்றைக்கு 22 வருடங்களுக்கு முன்னே ஆரம்பித்து விட்டது என்பது இன்றைய தலைமுறையினர் பலருக்கு தெரியாது. அவை இப்போது அங்கு சொல்லப்படுவதும் இல்லை. இருவகை கூத்துகளுக்கும் மாணவர்களுக்கு அப்போது அறிமுகம் செய்யப்பட்டன. ஒரு பல்கலைக்கழகத்தின் கடமை எல்லா விதமான சிந்தனை போக்குகளையும் மாணவருக்கு அறிமுகம் செய்வதே ஆகும். இதனை நான் எனது குருமாரிடமும் கற்றறிந்தேன். இப்படி செய்வதற்கான ஆரோக்கியமான சூழல் அன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையில் இருந்தது. 2000 நாம் தயாரித்த ராவணேசன் 2005 வரை தொடர்ந்து பல மேடைகளை கண்டது. அது கொழும்பு, வவுனியா, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், உடுவில், யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கு ஆகிய இடங்களில் மேடையேறியது. 2001 இந்த நாடகத்தை திருமறைக்கலாம் என்றும் யாழ்ப்பாணத்தில் மேடையிட ஒழுங்கு செய்தது. அதனை முன்னிறு செய்தவர் பிதா மரிய சேவியர் எரிகளாரும் ஜோன்சன் ராஜ்குமாரும் ஆவார். மீளமைக்கப்பட்ட ஒரு கூத்தை யாழ்ப்பாண கூத்து கலைஞர்கள் அண்ணாவிமார்கள் கண்டனர். பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தேவின் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
1: இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
2: Planets FM.

0: பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
0: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
0: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
0: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகளுங்கள்.

0: வழங்கும் சந்தநாதம் ஒளிபரப்பல், செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்மை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒளிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள்.
1: நம்ம நாடு செழிக்க வேணாம்.
2: The impact of alcohol and drug abuse can be shattering for the substance abuser, for families. Jobs, money, and health go down the drain, and the addicted person can be stripped of all they value. But there are ways back, and CADS can help. Community Alcohol and Drug Services have clinics throughout Auckland. No appointment is necessary, and when you're ready, CADS will help. Just walk into the clinics in North, South, East, West or Central Auckland or phone 845 1818. That's 845 1818. For more information, go to www.cads.org.nz.

0: மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 021-274-9856. நன்றி, வணக்கம்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இன்றைய தேவ செய்தியை கேட்க உங்களை வாழ்த்தி வரவேற்பது முத்துக்குமாரு ஜானந்தன்.

இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9 இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனவுமாய் இருக்கிறீர்கள். அன்பான தேவன பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிப்பீர்களாயிருந்தால் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். வசனம் தெளிவாக சொல்கிறது, நீங்களோ உங்களையும் என்னையும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திலே தேவன் வரவழைத்திருக்கிறாராம். ஒரு காலத்திலே நாங்கள் தேவனை அறியாதவர்களாயிருந்தோம், கண்கள் கட்டப்பட்டவர்களாயிருந்தோம், தேவனற்றிருந்தோம், தேவனை அறியாதவர்களாயிருந்தோம். ஆனால் வேதம் சொல்றது வந்து காலமும் நேரமும் கூடி வந்தபோது அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திலே தேவன் நம்மை வரவழைத்திருக்கிறார். அந்த ஆச்சரியமான ஒளி அது யார்? அது வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஆச்சரியமான ஒளி. ஏனென்று சொன்னால் அவர்தான் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார், ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆச்சரியமான ஒளியிடத்திலே ஆண்டவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். அவரை அறிந்து கொண்ட நாம் ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தோம், அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ அவர் யார் என்று அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். கண்கள் கட்டப்பட்ட நாங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனை அறியாதவர்களாக இருந்த நாங்கள் இப்போது தேவனை அறிகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அப்படியாக எங்களை அழைத்த தேவன் அவரை நாங்கள் யார் என்று அறிந்து இருப்போமாக இருந்தால், அல்லது இதுவரைக்கும் அவரை யார் என்று நீங்கள் அறியாதவராய் அவரை அறிய ஆவலுள்ளவராய் இருப்பிருந்தால் தேவன் உங்களை அழைக்கிறார். நிச்சயம் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை அழைக்கிற தேவன், அந்த ஆர்த்தங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இயேசு காத்திருக்கிறார். இன்றைக்கு ரெண்டு விதமான செய்தியை நான் இதில் நான் கூற விரும்புகிறேன். வந்து இதுவரைக்கும் அந்த ஆச்சரியமான ஒளி எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக தன் இரத்தத்தை கொடுத்து விலக்கரியமாக கொடுத்து நித்திய மீட்பை உண்டு பண்ண தேவன், இதுவரைக்கும் நான் அறியாமல் இருப்பேனாக இருந்தால் அவர் இன்று அறியும்படி நம்மை அழைக்கிறார். அவரை நாங்கள் அறிய வேண்டும் யார் என்று சொல்லி. அவர் இரட்சகர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சகல பாவங்களையும் சுமந்து கொண்ட தேவன், அந்த காலத்தில் இருக்கிற எங்களை இயேசு அழைக்கிறார். அவர்தான் விடுதலை கொடுக்க முடியும். எங்களை நேசிக்கிற அன்பான அந்த தெய்வம் அவர்தான். அது யாராயிருந்தான, இந்த உலகத்தில் எந்த ஜாதியாயிருந்தான, இயேசுவால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி தேவன் சொல்றார், அந்தகாரத்தில் நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்தில் அவர் வரவழைத்திருக்கிறாராம், எங்களை அழைத்திருக்கிறார். அவரை அறிந்த நாங்கள் ஒன்று மட்டும் நாங்கள் சும்மா இருந்திட முடியாது. அவருடைய சந்ததியாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் இங்க வசனம் சொல்கிறது வந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அவர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் மூடி வைக்க முடியாது, மறைத்து வைக்க முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி ஒரு கற்பம் தரித்த பெண் தன் கற்பத்தை மறைக்க முடியாதோ, அதுபோல ஆண்டவரை நாங்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது. அவரை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே இயேசுவை குறித்து மற்றவர்கள் போய் தேடி தேடி அவர்களை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், ஏனென்று சொன்னால் எனக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்திலே நானும் தேவனை அறியாதவனாய் இருந்தேன், கண்கள் கட்டப்பட்டவனாய் இருந்தேன். அவர் ஆரண்டு அறியாதபடி என் கண்கள் மறைக்கப்பட்டது. ஆனாலும் என் தேவன் தேடி வந்தார். 2008 என் தேவன் என்னை சந்தித்த போது யாரும் விடுதலை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது என் ஆண்டவர் விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவரை அறிந்த பொழுது என் ஆண்டவர் சொன்னது வந்து, நீ அறிந்து முதல் குணப்படு, நீ முதல் சுகப்படு, நீ என்னை யார் என்று முதல் அறிந்து கொள்,
அறிந்ததுக்கு பின்பதாக நான் உனக்கு செய்தவர்களையும் நான் யார் என்பதையும் நீ மற்றவர்களுக்கு போய் சொல்வாயாக. அதைத்தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வரவழத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் எங்களை எப்படி தெரிந்து கொள்ளப்படுகிறார் வந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அவருக்கு நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இரண்டாவது காரியம், அவருக்கு நாங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். மூன்றாவது காரியம், அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். எப்பொழுது இயேசு தன் இரத்தத்தை விலக்கிரமையாக கொடுத்து நாங்கள் செலுத்த வேண்டியதை செலுத்தாதபடிக்கு அவர் அந்த விலக்கிரயம் கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டார், தன் சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டாண்டு வசனம் தெளிவாக சொல்றது. முன்னே நாங்கள் தேவன் அற்றவளாய் இருந்தோம், இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறோம் சொல்றது. பத்தாவதுல, முன்னே நாங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தோம், ஆனால் இப்பொழுதோ நாங்கள் இரக்கம் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாங்கள் வாழும் மட்டும் பரதேசியாய் வாழும்படி நாங்கள் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். பரதேசி என்றதுக்கு அர்த்தம், இந்த உலகத்திலே நாங்கள் டெம்பரரி கூடாரத்திலாம் வாசம் பண்றோம், ஆனால் எங்களுக்கு ஒரு பரம தேசம், பரம கானான் பரலோகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறான். அந்த பரலோகத்துக்கு நாங்கள் நுழைய வேண்டுமா இருந்தால் இயேசுதான் வழி, அவரே தான் சத்தியம், அவரே தான் ஜீவன், அவரை அல்லாமல் எங்களுக்கு வேற வழி இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் நாம அவரை யார் என்று அறிந்து கொள்வோம். அந்த ஆச்சரியமான ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே, எங்களை மீட்டவர், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், அவரை நாங்கள் அறிந்து கொள்வோம். அறிந்து கொண்ட பிறகு இதே அதிகாரத்தில் சொல்றது வந்து ஞானப்பால் ஆகிய அவருடைய வசனத்திலே நாங்கள் அனுதினமும் வளர்கிற பிள்ளைகளாய் வளர்ந்து அவருடைய வார்த்தையிலே நாங்கள் உறுதிப்பட்டவளாயும் அவருடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வந்த பொழுது தேவன் நமக்கு சொல்லுகிறார் வந்து நான் உனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு அறி. அவர் செய்த புண்ணியங்களை, அவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை இன்றும் பல பேர்கள் இன்னைக்கு தேவனை அறியாதபடி இருக்கிறார்கள். பல பேர்கள் தேவனை அற்புதத்துக்காய் காத்திருக்கிறார்கள். பல பேர்கள் யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள் வந்து நான் இன்றைக்கு தேவனை அறிந்த நீங்களும் நானும் சொல்ல முடியும், எங்கள் ராஜா இயேசு என்றும் எங்களை நேசிக்கிறார். அவர் சொன்னார் வந்து ஜோவான்ல சொன்னது போல, நான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன், எவ்வளவாய் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு நீளமோ அப்படியாக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த தேவன் தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணி மூன்றாம் நாள் உயிரோடு என்று தேவன் சொன்னார் வந்து நான் மரித்தேன், இதோ நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அவரை நாங்கள் அறிய வேண்டும், அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர் எங்களை நேசிக்கிறார். பர்த்தப்பட்டு பாரன் சுமப்போல என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன தேவன், அவரை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்வோமாய் இருந்தால், அவரை நாங்கள் அறிந்து கொள்வோமாய் இருந்தால், அவரை நாங்கள் அண்டிக் கொள்வோமாய் இருந்தால் தேவன் நித்திய கண்மலையாயிருந்து எங்களை நடத்துவார், எங்களை நேசிப்பார், பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார், ரட்சிப்பார். அவரிடத்திலிருந்து இரக்கங்கள் புறப்பட்டு வருகிறது, ஐஸ்வர்யங்கள் புறப்பட்டு வருகிறது. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம் கூட இருக்கிறார். பிள்ளைகளே, இன்றை கேட்ட இந்த வார்த்தையின்படி ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்றில் சொன்னதுபடி, ஆண்டவரே ஆச்சரியமான ஒளியிடத்தில் எங்களை வரவழைங்க, உண்மை நான் அறியணும் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க என்று நான் கேட்கும் போது நிச்சயம் இயேசு ரட்சிப்பை கொடுப்பார். அப்படி அவளை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்து அவருடைய அற்புதங்களும் அவருடைய அவர் யார் என்பதையும் அவருக்கு சொந்த ஜனமாக நாங்கள் மாற்றப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவரை பற்றி சொல்லுகிற பிள்ளைகளாகவும் தேவன் நம்மை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கரமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே எந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி இருந்தாலும் அப்படியே அவர்களை ஒப்பு கொடுப்போம், அவர் நம்மை ரட்சிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஜெபம் செய்து முடிப்போம். கிருபையும் இரக்கமும் செய்த நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் பேசுகிறார்கள். அவள் யாராயிருந்தாலும் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை என்று இயங்குவார்களா இருந்தால் இப்பொழுது ஆச்சரியமான ஒளியாயிருந்த தேவனே அவளை சந்திப்பீராக ஆண்டவரே. அவரை உங்களுடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைப்பீர்களாக, அவளுக்கு உங்களை வெளிப்படுத்துவீர்கள் ஆண்டவரே. இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். அவளை ஆசீர்வதிங்கப்பா, அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய வல்லமை என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் உண்மையை கண்டுகொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தையின்படி அவளை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கண்டு பிரித்தெடுக்கப்பட்ட
ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவளை பிரித்தளிப்பீராக. உங்களுடைய சொந்த

இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறப்பா. உன் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். இப்படி இயேசுவின் லஞ்சமன் கேட்கிறோம், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.

அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.

0: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் FM 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில்

0: ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
0: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
0: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
0: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.